தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தத்தனு தத்தித தரித தனத தனுத திமி.